0: பெண்கள் பவுனரே நினைந்த போற ரூபாய் ஓட போன் யோன் தாத்தா
1: ஒரு அம்பாய் போவானா
0: Yeah, man!